யோ பகன் எடுத்துரியும் பயத்துறைய பிசுவாய் அபியாபியரி மைனிங்களான நைட்டு கிரான் நம் ரைசுர பகபகக்கார ஒரு நியூஸ்வா மாதவும் கரகணும் இம்மாகோ ஷாப்பிங் மால் ஐநோ கரகணும் இப்போ பரலானான் ரபாலு ஓப்போர் மெனியூ சபஹா அனுமான் மாய் பரலானு ரசபா வேஃபேம் பகபகக்கார ஆர்டிஎம் இம்மாகோர் ஒரு நியூஸ்வாவ் ஒரு ஒரு மீங்கு பகபகக்கார ஒரு நியூஸ்வாவ் என்னோட மலிம்பு நின்று ரஜாம் காடு ஒரு கமையோ நேனோர் ஒரு நியூஸோ டோங்கு பரமா பத்தாரி புலான் ரபுலன் கலிமோ டோரி புடுங்க பிரமோனம் ரஹினோ ர இம்மாகோ ஷாப்பிங் மால் ஏனோர பரலானன் மைர பாலு ங்க பர மே நியூஸ் சபான் மாதோங்க பக பக கனோ கனோ அஹிலோ ngampio kono angangkan